0: 我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个，我就是那个。我就是那个， Tiri gyanla randa gis chiga yungbinda. Tiri pensa rang labda tongya minduwa a. Yengi karchevre. Kasi tengmuji yugyu yagushira taa minduwa. Di genge chevribe. Kasi rangge gyukshu linga yudu yigze yagu taa me zang sem gibu mewe di tongj. Che zang rang yugyu yagu ma dan zang an labda ma yungbiche debribe a. Tiriribe.
1: Rila.
0: Gyanla ga hakos.
1: 孙南群尼基能举领的罗个切切这些家最新的铁军前线有着他切记大度罗中将这云天营被这些家族铁空给一句卡些也不当没得所虽人际三把破土千不穷也不是让个孙南来女婿千不切别的哪里啊爹爹边哎呀给卡巴住着啊哈库斯哎哈库斯
0: ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ
1: Nima kashi di lupzen tsob mekyo ko Nganzo kien la ser, chug la ser, koran zgyo patzo roba chiro ser Di gyo mero koran di Da lupzen tak tak chod tu lukzen di chik tu re Ya, di mensam rama ji gyo mero
2: Meze lambu rinwo, kundwa mewa si dene mi Chug namgi gange chegab ta Tsuwae chwe du, ju tsu yang da zi da Zog gyo chegab temi, lupzo tu ingwe di re
0: Rāngjī mā chāmpa chēdhū kārchī nye yīmē sāma dōnyū yībē Yū, sāma dōnyū yū ē, yū, kārchī nye bā Bī chāshā na, tīm chūp chīndhū dū Bō jī, tīm chūp chīgī ē, ā lō, chēnā phūk sāma dī hācāng yāgū dō gā Tā rāng lāp chā chū lō chā bā dā, sāma dā shirā chī gōmā rī, xī sūng ē
3: 내륜다,若不去過呀,卡里雲內裡,見了樓啊,樓著裡樓,說是去過讀書家嘛裡,信什麼?其實卡里雲內裡,引起見了樓啊,哈過什麼?呀,大家注意。我也樓的呀,等一下,這個人做樓前四百,可以去聽的。這是家族,藍色樓中的硬了書不通知。
0: 손암춘이기 계시 보고 된저 나를 수수 보고 있는 근데 최고래 제자가 아무시 임배 찬에 수수 보고 제마 뒤름이 야고다 랍지 야고실 저토베 저와치기 유
2: 수남순이기 룹티루 규체 롭종타 소와